நம்மை விட்டு சென்ற இயற்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் இந்த வாரம் இசை தன்றல்ல. சோ மறக்காம கேளுங்க திங்கள்கிழமை இரவு 8 மணிக்கு இசை தென்றல் வித் மீ ஆர்ஜே அருணா. ஸ்டே டியூன்ட்.

நம்மை விட்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் இந்த வாரம் இசை தன்றல்ல. சோ மறக்காம கேளுங்க, திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு இசை தென்றல் வித் மீ ஆர்ஜே அருணா. ஸ்டே டியூன்ட்.